0: இசையா நினைவிட என்னது அவமானம் உந்தனுனே
1: அந்தரம் சிவர்கா கழிச்சு பாடுத்து.